0: ஏற்றியல்தெஜிக்கணம்.
1: துருப்பு கையிலுள்ளவன் களிக்களத்திலேற்றவும் கருத்தனென்னு காட்டுவான் துருப்பு சீட்டிறக்கியால். வருந்ததோ ஜயம் வளர்ந்ததாம் மதம் பராஜயம் வருத்தி வைக்குமோ குறச்சு காத்திருக்க காணுவான்.
2: விளக்கு

0: பாரம் பெறும் பொன்முகுடம் வகிச்சு மாறாத்தலக்குத்தில் வலஞ்ச மன்னன் பதிஞ்சிரிப்பீல பறக்க முள்ளாம் பத்ராசனத்தில் பரமானுகம்பியன்.
1: சிந்தூராருண விக்கிரகாம் திருணயனாம் மாணிக்க மௌலீஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாமளி பூர்ணரத்னசஷகம் ரக்தோத்பலம் விப்ரதிம் சௌமியாம் ரக்தகடஸ்தரக்தசரணாம் ராமம்பிகாம்.
2: பூமாதல்லே களத்ரம் சபலகளிலவ அக்ரகண்யத்வமில்லே பூமை பாம்பின்மலல்லே விஷமெழும் அவனன்னூதியால் பஸ்மமல்லே பீமகிராகாதி யாதோ கணமுடைய கடல்குள்ளிலல்லே நிவாசம் சாமான்யம் போல எந்துள்ளது பரகதினக்கத்ர பூர்ணத்ர ஈஷா.
3: அந்திப்பூந்திங்கள் உந்தி திருமுடி திருகி சூடியாடும் பணத்தின் சந்தம் சிந்தும் நிலாவின் ஒளி வெளியில் வியத்